தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தரி ததன தஜ்ஜனு ததன தத்தினி ததினி தச்சனு தட்ட தரித தனத தனுத திமித்த